இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. தமிழின் இனிமையையும் பக்தியின் பெருமையையும் சங்கமிக்கும் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை

ஆடி மாதம் என்றாலே முருகப் பெருமானின் அருளை நாடும் பக்தர்களின் மாதம். விரதம், பக்தி, ஒழுக்கம், பூசை, காவடி, பால்குடம் என முருக பக்தியின் உன்னத வெளிப்பாடுகளை நாம் இந்த மாதம் முழுவதும் காண்கின்றோம். வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிக்காவடி திருவிழா உலகெங்கும் உள்ள முருக பக்தர்களால் பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்பட உள்ளது. நம் ஒரிஷஸிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் முருக பெருமானை தரிசிக்க தயாராகி வருகின்றனர். இன்றைய ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் முருகப்பெருமானின் புகழை பாடும் இனிய பக்தி பாடல்களும் முருகனின் பெருமைகளை எடுத்துரைக்கும் சிறப்பு செய்திகளும் உங்களுக்காக. அனைவரும் மனவார கூறுவோம் வேல்வேல் முருகா. இதோ இன்றைய முதல் இனிய முருக பக்தி பாடலை கேட்டு மகிழ்வோம்.

அன்பு நேயர்களே, முருகப்பெருமான் தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும் தமிழ் கடவுள். சங்க காலம் முதல் இன்று வரை எண்ணற்ற புலவர்கள், சித்தர்கள் மற்றும் பக்தர்கள் முருகனை போற்றி பாடியுள்ளனர். முருகனை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் மனதில் தைரியமும் நம்பிக்கையும் மலர்கிறது. இதோ தமிழ் கடவுள் முருகனை போற்றும் அடுத்த இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.

முருகனின் திருக்கரத்தில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் சின்னம். வாழ்க்கையில் இருக்கும் பயம், அறியாமை மற்றும் தடைகளை அகற்றி நல்ல பாதையை நடத்தும் தெய்வீக ஒளியாக பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த வேலவன் உங்கள் குடும்பத்தையும் என்றும் காத்திருடலட்டும். அடுத்த பாடல் போட்லி சூரை சேர்ந்த ஐயா தர்மா அப்பசாமியின் பிறந்த நாளையொட்டி மனைவி தேவி, மகன் சாம்பசிவம், மருமகள் ஜினா, கேசவல்லி, திலன், பேரப்பிள்ளைகள் ரோஷா, மகள் ஜீவித்ரா அப்பசாமி குடும்பத்தினர் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். கியூபிப் ஊரை சார்ந்த ஆமுகம் அமலா பிறந்தாவை முன்னிட்டு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். ஹைலண்ட்ஸ் ஊரை சேர்ந்த சகதா நாயக்கன் பிறந்த நாளையொட்டி ராஜன், திருவன், குவாலன், புஷ்பா, தேவராணி, ராஜன், செல்வதி, குமாரன், மோகம், சுந்தரம், விஜயா, நசிகன், நசிகாடு, நசிகாடு குடும்பத்தார் சார்பிலும் பாடலை கேட்கின்றோம். ஃபெனிக்ஸ் ஊரை சார்ந்த குமாரா நசிகாடு பிறந்த நாளை முன்னிட்டு ஹுபன், ஜோதன், மைகிலி, ராஜேந்திரி, இந்திரன், தாலினி, தாகன், புஷ்பா, நசிகாடு ரங்கசாமி குடும்பத்தினார் சாப்பினால் பாடலை கேட்கின்றோம். அடுத்த பாடல் முருகனை போற்றும் பாடலை கேட்போம்.

முருகப்புகனாக அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் ஞானம், அன்பு, கருணை, வீரம், அமைதி மற்றும் வெற்றி. எந்த திசையிலும் நாம் சென்றாலும் அவரது அருள் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையே பக்தர்களின் பலமாகும். அடுத்த பாடல் இரண்டாவது வயதை கொண்டாடும் காவியஸ்ரீ புன்னுசாமியின் பிறந்த நாளையொட்டி அப்பா விஸ்வன், அம்மா அமுதா, நித்ரன், வேலன், செல்வி, கீர்த்தனா, யுவேதன், பரதன், சரவணன் மற்றும் புன்னுசாமி குத்தர் அலிபிரியோ இவேதிசாங்கி குடும்பத்தார் சார்பிலும் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அடுத்த முருகப் பாடலை கேட்போமாக.

அரசனின் வாகனமாக விளங்கும் மயில் அழகையும் கம்பீரத்தையும் மட்டுமல்ல அகந்தையை வென்று வாழும் வாழ்க்கையையும் உணர்த்துகிறது. வாழ்க்கையில் பணிவோடு நடந்தால் இறைவனின் அருள் எப்போது நம்மோடு இருக்கும். அடுத்த பாடல் பிரேனா அருமி செய்ரோன் பாலன் அன்சிலா இவா பகவிதன் வினா தனிஷா சுசிலா சந்திரா வனிதா பிரயன் சீனிவாசன் குடும்பத்தாருக்கு வழங்குகின்றோம். மேலும் நம்பிச்சை ஊரை சேர்ந்த மயவன் தந்திராயன் அவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். நதகுண்டன் அவர்களுக்கு அவரது சகோதரி தேவி கேச்சா கலைவாணி வன்மல அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். மயில் வாகனத்தில் எழுந்தருளும் முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

காடிக்காவடி விரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல் ஆகியவற்றை வளர்ப்பதற்கான ஆன்மீக பயணமாகும். இந்த புனிதமான விரதம் நம் மனதையும் வாழ்வையும் தூய்மைப்படுத்துகிறது. கிருத்திகா கனக சபை பிறந்த நாளை முன்னிட்டு மாலினி, அம்மா மாலினி, அப்பா சுந்தரன், தம்பி செழியன், தங்கநமுத்து குடும்பத்தார் மற்றும் கோம்தாஸ் குடும்பத்தார் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அலைபுயா ஊரைச் சேர்ந்த ஆறுமுகா, விமலா, மல்லிகை, மதேவன், விலாஷினி, மாயாவதி, வசம்பா அம்மா அவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். மேலும் ரிவெஞ்சாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனோ அவர்கள் ஆடிக்காவடி விரதத்தை முன்னிட்டு அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். அவரது பேரன் சோமசேகரன், சோழன் பேத்தி செந்தாமரை, மகன் சஞ்சீவன், ஜெசன் மருமகள் சந்தி கேசிலா, இனிமை இனியன், கீர்த்திகா, செழியன், வசந்தா ஆகியவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். இதோ அடுத்த இனிய முருக பாடல்.

காவடி என்பது ஒரு சுவை அல்ல, அது பக்தியின் சின்னம். முருகனுக்கு செலுத்தும் நன்றி கடன். பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றியதற்காக காவடி எடுத்துச் செல்கின்றனர். அந்த பக்தியின் வலிமை அனைவரின் வாழ்விலும் நிலைத்திருக்கட்டும். அடுத்த முருகப் பாடலை கேட்டு மகிழ்வோமாக.

முருகனின் ஆறு படை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக வரலாற்றை கொண்டுள்ளன. திருப்பரம் குரன்றம் முதல் பழமுதிர்ச்சோலை வரை ஒவ்வொரு திருத்தலமும் பக்தர்களுக்கு இறை நம்பிக்கையையும் வாழ்க்கை பாடங்களையும் வழங்கி வருகிறது. அடுத்த பாடல் பூபாச ஊரைச் சேர்ந்த ஞானவதி நாராயணி, ஜேசன், மயவா, சின்னப்பாப்பா, கணேஷ் அவர்களுக்கு இந்த பாடலை வழங்க இருக்கின்றோம். அடுத்த இனிய முருகப் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: அடுத்த முருகப் பாடலை ஐயா சிவா முனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி சாஜரியாதோத்ம சுப்பமணிய தமிழ் டெம்பிள் சொசைட்டி உறுப்பினர்களும் பக்தர்களும் அடுத்த முருகப் பாடலை கேட்டிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, முருகப்பெருமானின் புகழை பாடும் இனிய பக்தி பாடல்களுடன் இன்று காலை எங்களுடன் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் எமது இணையம் கனிந்த நன்றிகள். வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள ஆடிக்காவடி திருவிழாவை பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் பாதுகாப்புடனும் கொண்டாட அனைவருக்கும் எமது இனிய வாழ்த்துக்கள். முருகப்பெருமானின் திருவில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கட்டும். ஆறுமுகனின் அருள் உங்கள் இல்லங்களில் ஞானம், அன்பு, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளத்தை வழங்கட்டும். இத்தோடு தேனிசை அரங்கம் வேண்டும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போம்.
1: வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.